0: ஆற்றையே நொமியன ஹட
1: ஆற்றின் ஜோதி
0: இருதா ராத்ரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
2: வினதியாக வெச்சதேன் கேலா பலாகின் ஏட்டியாம் கபுட்டு அப்பே உனுவே கூடுவாதலா பித்தரத்தானவாம் மே சிதுவன ஹமதேம் தீஷ்பால்னிகாய் இதின் மே சமாஜேகன வினதியவால்கன ஒபடாத் அதாசாக்கதி අපි අපි ගැනම කතා කරමු. සර්ච් ලයිට්
3: ඉරිදා උදේ 8ට වෙනසට කැමති ඔබේ අදහසට අපේ දුරකථන විවෘතයි 0703 935 937 සර්ච් ලයිට් සමාජ ගවේෂණය.

0: අද වීදමට අද සම්පතේ ජයග්‍රාහී නිල ප්‍රතිඵලය බවට පත්වන්නේ අද මහජන සම්පත දිරුම් භාරයෙන් තෝරා ගන්නා ලද ජයග්‍රාහී ඉංග්‍රීසි අක්ෂරය සහ අවසාන ජයාංක හතර. අද සම්පත ජයග්‍රාහී දිරුම් භාරය 862, ජයග්‍රාහී ඉංග්‍රීසි අක්ෂරය U, ජයාංක 3, 9, 2, 1.
1: இன்றைய மகஜன சம்பத பெறுபவர்களுக்கு அமைய 862 அத சம்பத சீட்டில் பெயர் தெரிவு செய்யப்பட்ட அது ஸ்டாங் எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 3921.
0: Today winning English letter is U. Winning numbers are 3, 9, 2, 1. අද දිනුම් බාරයේ රුපියල් 250,000 බගින් වාසනාවන්තින් දෙදෙනෙක් ජයග්‍රහණය කර තිබෙනවා. මෙන්න මේ අලෙවි නියෝජිතවරුන් තමයි ජයග්‍රහකයන් බිහි කර තිබෙන්නේ. BRAP රත්නායක පල්ලෙපැද්ද, VLO පතිරණ ගණේවත්ත.
1: நன்றி ஜனக. இன்றைய தினம் 250,000 ரூபாய் பணப்பரிசு 2 உங்களால் வெற்றி கொள்ளப்பட்டுள்ளது. பல்லைபத்த விற்பனை முகவர் BRAP ரத்நாயக்க அவர்களினாலும், கணேவத்த விற்பனை முகவர் VLO பத்திரண அவர்களினாலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது.
0: எத்தக்க மதத்திலும் பாரதி ருபியால் 50,000 பகின் வாசனாவந்தின் 50 தினாகிட்டு திபினோ
1: 50,000 ரூபாய் பணப்பரிசு 50 உங்களால் வெற்றி கொள்ளப்பட்டுள்ளது.
0: அது திரும்ப பாரதி அப்படி ஹேக்கியாவ லபுனா சமஸ்த ஜெயகிரகி நத்திரை ருபியால் 1,18,54,241 දෙවන්ත ත්‍යාග මුදලක් බෙදා දෙන්නට.
1: இதற்கமே நாடு முழுவதும் 1,18,54,240 ரூபாய் பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய 8 சீட்டிலுடாக 950,857 அதிர்ஷ்டசாலிகள் உருவாகியிருக்கின்றார்கள். இவர்களிடையே 8,05,63,700 ரூபாய் பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியோடு நினைவுபடுத்துகின்றோம்.
0: අද NLB ජාතික ජයවර්ණයේදී අපිට හැකියාව ලැබුණා සමස්ත ජයග්‍රහකින් 950,857 දෙනෙක් අතරේ රුපියල් 8,563,700 දෙවන්ත ත්‍යාග මුදලක් බෙදා දෙන්නට ඒ විදිහට වාසනාව ලබා දීලා අදට අපි ඔබේ නිවසින් සමු ගන්නවා. හෙටත් හමු වෙන බලාපොරොත්තු වෙන්න. එතෙක් ඔබේ මතකයේ තියාගන්න ජීවිතයේ සිහිනයට
1: වාසනාවේ ආශිර්වාදය NLB.